0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியங்கள் மற்றும் செய்திகள். திரிகடுகம்.
2: தமிழினிய நெஞ்சங்களை வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய நல்வாழ்த்துகள், நன்றி. இன்று திரிகடுகத்தின் 7 செய்யுளுள் நுழைகிறோம். ஊமை கண்ட கனவு. வாளை மீன் உள்ளல் தலைப்படலும், ஆள் அல்லான் செல்வக்குடியுள்ள பிறத்தலும், பல் அவையுள் அஞ்சுவான் கற்ற அருநூலும், இம்மூன்றும் துஞ்சு ஊமன் கண்ட கனா. துஞ்சு ஊமன் கண்ட கனா, உறங்கும் ஊமையின் கண்ட கனவுகள். அவற்றுள் ஒன்று வாழை மீன் உள்ளல் தலைப்படல். வாழை மீன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது என்ன உள்ளல்? உள்ளல் என்றால் உள்ளான் என்கிற ஒரு பறவை. அது எப்படி இருக்கிறது என்று ஓரளவுக்கு நண்பரோடு ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது என்ன செய்தி கிடைத்தது என்றால், அது ஏறக்குறைய அந்த நாரை கொக்கு இந்த மாதிரி வகையான ஒரு பறவை போலும். ஆக நாரை கொக்கு மீன்களை விடா. ஆனால் இங்கு இந்த செய்யுளின் வழியாக ஒரு அறிவியல் உண்மை என்னவென்றால், அந்த உள்ளான் என்கிற அந்த பறவையால் வாளை மீனை பிடிக்க முடியாது. அது அந்தளவுக்கு அது நீளமாக இருக்கிறது அல்லது துள்ளுமோ என்னவோ தெரியவில்லை, அது பிடிக்க முடியாது என்கின்ற அந்த ஒரு செய்தி இங்கு வருகிறது. அது இல்லை, உள்ளான் பறவை வந்து வாழை மீனை பிடிச்சிட்டு என்று ஒரு கருத்து வருகிறது என்றால், அது உண்மையிலேயே அது யாருடைய கனவாக இருக்கும்? தூங்கி கொண்டிருக்கிறவருடைய கனவாகத்தான் இருக்கும், உண்மையாக இருக்காது என்பதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இங்கு இந்த கனவு அது நனவாகின்ற தன்மை எதெல்லாம் இருக்கிறதோ அதைத்தான் நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டுமே தவிர, இது கனவென்றால் அது இயலாது, அவ்வளோதான். அப்படிப்பட்ட கனவுகளில் ஒன்று வள்ளுவர் இங்கு குறிப்பிடுகிறார். அந்த குறள் இவ்வாறு மொழிகிறது: தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை, பேடிகை வாளாண்மை போல கெடும். இது என்ன கருத்து? எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. வாளாண்மை, தாளாண்மை, வேளாண்மை என்று. வேளாண்மை என்பதை நாம் இன்னொரு வகையில் புரிந்து கொள்கிறோம். விவசாயம் என்று சொல்லப்படுகிற அந்த சமஸ்கிருத சொல்லுக்கு தமிழ் வேளாண்மை, வேளாண் தொழில் என்று சொல்கிறோம். இங்கு அந்த வேளாண்மை என்றாலே பொருள் உதவி, உதவி. ஆக தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை. உழைப்பதற்கு முயலாத, ஆர்வம் கொள்ளாத, உழைக்காத ஒருவன் நான் உதவி செய்ய போகிறேன், எல்லாருக்கும் உதவுவேன், யாரையும் நான் விடமாட்டேன், ஏழை இலக்கெல்லாம் நான் அப்படியே உயர்த்தி விட போகிறேன் என்று அவன் சொன்னால் அது வெறும் கனவு தான். என்ன, நீ உழைக்கணுமே, நீ உழைச்சி செல்வத்தை சேர்த்து அதன் அடிப்படையில் நீ மற்றவங்களுக்கு உதவணும், நீ உழைக்கவே இல்லை, நீ செல்வத்தை சேர்க்கவே இல்லை, எப்படி உதவ முடியும்? இது ஒரு கனவு. அதை போன்று தான், ஏன்னா இது இயலாது, அதை போன்றே அந்த உள்ளான் என்ற பறவையால் அந்த வாழை மீனை தூக்க இயலாது, பிடிக்க இயலாது. அப்படி பிடிக்கிறது என்று எவராவது சொன்னால் அது வெறும் கனவு, வெற்று கனவு. இப்படி வெற்று கனவர்களாக இங்கு நாம் இருக்கக்கூடாது. அப்துல் கலாம் உள்ளிட்ட மாமனிதர்களெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, கனவு காணுங்கள், காணணும், கனவு காணணும். ஆனால் அந்த கனவு என்பது பொது நன்மைக்குரிய கனவாக, ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்குமான கனவாக அது இருக்க வேண்டும். அணு உலை வருவது என்பது ஒரு பெரிய கனவாக இருந்துவிட முடியாது, இருக்கக்கூடாது. அது அழிவுக்குரியது, இயற்கைக்கும் உழைக்கும் மக்களுக்கும் எதிரானவை என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக கனவு காணுதல் என்பது அது நயன்மையான, உண்மையான, தேவையான, ஏழைகளுக்கு உகந்த அத்தகைய நற்செயல்களெல்லாம் வளர்த்தெடுக்கப்படுகிற அந்த ஒரு வாய்ப்பை உருவாக்குகிறதாக அது அமைய வேண்டும். அந்த கனவை காணுகின்ற மா மனிதர்களாக இங்கே இருக்க வேண்டும். காணுகின்ற கனவு என்பது இங்கு உண்மையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதற்கான முயற்சி இங்கு மேற்கொள்ளப்பட வேண்டும். தான் முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். எதெல்லாம் முயற்சியால் இங்கு மேற்கொள்ளப்படுகிறதோ அது நடக்கும் என்பதுதான். இன்று நாம் ஒரு சொல் நம் உள்ளத்தில் பதித்துக் கொள்வோம். அது விவசாயம். விவசாயம் என்பது அது சமஸ்கிருத சொல்லுதான். ஆனால் பலரும் அந்த உழவு தொழிலுக்கு விவசாயம்னு தான் சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் மாற்றலாம். நம்ம அடிக்கடி பயன்படுத்துகின்ற சொல் என்னவாக இருக்கணும்? ஒன்று உழவு தொழில் என்று சொல்லலாம், அல்லது வேளாண்மை. வேளாண்மை இயல்பாக உதவுகிற ஒரு தன்மை. சுழன்றும் ஏற்பினது உலகம். அதாவது அந்த உழவின் பின்னால் தான் அந்த உலகமே இருக்கிறது. ஏன்னா அவங்க நிறுத்திட்டாங்கன்னா முடிஞ்சது, யாரும் உண்ணக்கூட முடியாது. எனவே அத்தகைய உதவியை செய்கிற அந்த தொழிலுக்கு பெயர் வேளாண்மை. உதவி என்பதே அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக வேளாண்மை என்று சொல்வோம், உழவு தொழில் என்று சொல்வோம், ஆனால் விவசாயம் என்று சொல்ல வேண்டும். ஆக இந்த நாளில் இந்த கருத்தினை நாம் உள்ளத்தில் பதித்து கொள்வோம். இங்கு நம்முடைய கனவு உகந்த கனவாக, இறையாட்சிக்கு வந்த கனவாக, நல்ல கனவாக அது இருக்கட்டும். செய்ய முடியாதவற்றை ஏதோ சும்மா அப்படியே நேரப்போக்குக்காக நாம் கண்டு கொண்டிருக்கக்கூடாது. உள்ளான் என்கிற பறவை வாழைமீனை பிடிக்க முடியாது என்பதை மனத்தில் வைத்து கொண்டு கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: கிறிஸ்தவ இலக்கியம்.
3: இயேசுவுக்கு பணிவிடை. சென்ற உரையில் நயன் எனும் சிற்றூரின் நடுவே இயேசுபிரான் சென்றபோது கணவனை இழந்து தனது ஒரே மகனையும் இழந்து தவித்த விதவை தாயின் பெருந்துயரத்தைக் கண்டு மனமிறங்கிய உன்னத நிகழ்வை குறித்து சிந்தித்தோம். வாலிபனே, எழுவா என்று இயேசுபிரான் கட்டளையிட்டதும் பாடையிலே கிடந்த செத்த வாலிபன் விழித்தெழுந்து உயிரோடு நின்றதையும் அத்தாயின் கண்ணீரை துடைத்து ஆண்டவர் அருள் பொழிந்ததையும் எண்ணி மகிழ்ந்தோம். அதன் தொடர்ச்சியாக பரிசேயன் ஒருவன் இல்லத்தில் விருந்தினராய் இயேசு அமர்ந்திருந்தபோது பாவியான பெண்ணொருத்தி தன் கண்ணீரால் இயேசுவின் பாதங்களை கழுவி வாசனை தைலம் பூசி பணிவிடை செய்ததும் அவளது ஆழமான விசுவாசத்தைக் கண்டு இயேசு அவளது பாவங்களை மன்னித்து அருளிய உன்னத நிகழ்வு குறித்து இன்று காண்போம். ஒரு பரிசேயன் அந்த உத்தமன் இயேசு தன்னை விருந்தினுக்கு அழைத்தான். இயேசு விரும்பியே சென்றார். அங்கே இருந்தவர் பேசும்போது இளமகள் ஒருத்தி வந்தாள். அருந்திய விருந்தை விட்டு அவளையே பலரும் பார்த்தார். வந்தவள் இயேசு முன்னே மண்டியிட்டமர்ந்து மெல்ல செந்திரு கையாள் ஐயன் திருவடி தொட்டு மேலும் சிந்திய கண்ணீராலே சிறப்புறக் கழுவி மின்னும் கந்தமார் கூந்தலாலே கை கொண்டு துடைத்தும் விட்டாள். கழுவிய பாதத்தின் மேல் கனி இதழ் முத்தம் வைத்து செழுமிய வாசத் தைலம் சிறப்புறத் தேய்த்தாள். ஆங்கே குழுமிய மாந்தரெல்லாம் குறுகிய உள்ளத்தின் கண் எழுமூறு ஐயத்தோடு இருந்தனர் பார்ப்போம் என்று. இயேசு ஓர் ஞானி என்றால் இவள் என்ன குலத்தாள் என்று யோசனை செய்த பின்பு உரியதோர் இடம் தரட்டும். மாசுள்ள இவளை இந்த மாபெரும் குமரன் ஏனோ வாசனை தைலம் பூச மனது வைத்து அருள் செய்கின்றான் என்றவர் மனத்துக்குள்ளே எண்ணிய எண்ணம் தன்னை குன்றுடை விளக்கம்போல கோமகன் இயேசு கண்டு நன்றென்ன மனதில் எண்ணி நாடிய பரிசேயருக்கு மன்றிலோர் ஓமைச் சொன்னார். மற்றவர் கேட்கும் வண்ணம் கடன்பட்டார் இருவர், அந்த கடன் தீர்க்க வசதியில்லை. உடன்பட்டு கடன்தந்தானோ ஒருவருக்கு 500 என்றான், தடம் கெற்ற ஒருவருக்கு தந்ததோ 600 என்றான். கடன்பட்ட இருவருக்கும் கடனையே ரத்து செய்தான். இதில் எவர் மகிழ்வார் என்று இயேசுவே அவனை கேட்டார். அதிகமாய் கடன்பட்டானே அவன்தானே நன்மை கொண்டோன், அதனாலே அவனே என்றும் அதிகமாய் மகிழ்வான் என்றான். இதுதானே இங்கும் நியாயம் என்று நல் இயேசு சொன்னார். நான் இங்கு வந்தபொழுது நறு பரிசேயரே நீர் தானென்று நிமிர்ந்து நின்றீர், தண்ணீரும் கொடுத்ததில்லை, வானென்ற நினைப்பு மக்கு. வந்தவள் யாரானாலும் ஏனென்று கேட்கும் முன்னே என் பணி செய்தாளென்றோ? தண்ணீரால் கழுவாமல் நீர்தள்ளிய பாதம் தன்னை கண்ணீரால் கழுவினாள், அக்கால்களை முத்தமிட்டாள். என்னை நான் தலையிற் பூச இம்மியும் தந்தீரில்லை, பெண்ணிவள் எனது காலில் பெரும் தைலம் பூசி வைத்தாள். அளவில்லாதனை நேசித்தாள், ஆகையால் இவளை நாமும் அளவின்றி மன்னிக்கின்றோம், அன்புடன் துணை நிற்கின்றோம். இளமகளே, உன் பாவம் எல்லாமும் தீர்த்து விட்டோம், வளமிகும் வாழ்க்கை வாழ்வாய், வாழ்க என்று இயேசு சொன்னார். பந்தியில் அமர்ந்தோரெல்லாம் பாவத்தை மன்னிக்கின்ற நிந்தையை தயக்கமின்றி நிகழ்த்திடும் இவர் யாரென்று சிந்தையில் நினைத்தபோது தேவகுமாரன் அந்த விந்தை சேர் பெண்ணை பார்த்து விசுவாசம் மீட்டதென்றார். பரிசேயன் சீமோனின் இல்லத்தில் பாவியான பெண் இயேசுவுக்கு பணிவிடை செய்ததையும் இயேசு அவளது பாவங்களை மன்னித்ததையும் விவரிக்கிறது இப்பகுதி. பரிசேயன் ஒருவன் உத்தமராகிய இயேசுநாதரை தன் இல்லத்திற்கு விருந்தினராக அழைத்தான். இயேசுவும் அதை விரும்பி ஏற்று அவனது இல்லத்திற்கு எழுந்தருளினார். அங்கே விருந்தினர்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த வேளையில் ஊரில் பாவி என்று அறியப்பட்ட இளமகள் ஒருத்தி அங்கே வந்தாள். அவளது வருகையை கண்டு விருந்திலிருந்த அனைவரும் விசித்திரமாய் பார்த்தனர். இயேசுவின் திருமுன்னே வந்து பணிவோடு மண்டியிட்டு அமர்ந்த அப்பெண் தன் கரங்களால் ஐயனின் திருவடிகளை தொட்டு வணங்கினாள். தன் மனத்துயரால் சிந்திய கண்ணீராலே அவரது பாதங்களை நனைத்து சிறப்பாக கழுவினாள். பின்னர் தன் நறுமணம் வீசும் கூந்தலினாலே அத்திருவடிகளை தொடைத்து விட்டாள். கழுவிய அப்பாதங்களின் மீது அன்போடு முத்தமிட்டு தான் கொண்டு வந்திருந்த விலையேற பெற்ற நறுமண வாசனை தைலத்தை அத்திருவடிகளின் மீது பூசி தேய்த்தாள். இதை கண்ட அங்கே கூடியிருந்த பரிசேயர்களும் மாந்தர்களும் தாங்கள் குறுகிய உள்ளத்தில் பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று ஐயத்தோடு நோக்கினர். இயேசு மெய்யாகவே ஒரு ஞானி என்றால் தன் பாதங்களை தொடும் இவள் எத்தகைய பாவி மாசு உள்ளவள் என்பதை யோசித்து விளக்கியிருப்பாரே. இவள் தைலம் பூசுவதை ஏன் ஏற்றுக்கொள்கிறார் என்று அவர்கள் தங்கள் மனதிற்குள் எண்ணி இயேசுவை குறை கூறினர். அவர்கள் மனதிற்குள் நினைத்த வஞ்சக எண்ணங்களை குன்றின் மேலிட்ட விளக்கைப் போல தெள்ளத் தெளிவாக உணர்ந்த தேவகுமாரன் இயேசு அங்கே கூடியிருந்த பரிசேயரும் மற்றவர்களும் கேட்கும் வண்ணம் ஓர் உன்னத உவமையை சொல்லத் தொடங்கினார். கடன் கொடுத்த ஒருவரிடம் இருவர் கடன்பற்றிருந்தனர். ஒருவர் 500 தெனாரியமும் மற்றவன் 50 தெனாரியமும் கடன் பெற்றிருந்தனர். கடன் தீர்க்க அவர்களிடம் வசதி இல்லாததால் கடன் கொடுத்தவன் இருவரின் கடனையும் முழுமையாக ரத்து செய்து மன்னித்து விட்டான். இப்போது கூறுங்கள், இந்த இருவரில் எவன் கடன் கொடுத்தவனிடம் அதிக அன்பும் மகிழ்வும் காட்டுவான் என்று இயேசு வினவினார். அதற்கு பரிசேயன், அதிகமாக கடன் மன்னிக்கப்பட்டவனே அதிக அன்பும் நன்மையும் கொண்டு மகிழ்வான் என்றான். இயேசுவும், நீர் சரியாகவே சொன்னாய், அதுவே இங்கு நியாயம் என்றார். பின்னர் இயேசு பரிசேயனை நோக்கி, நான் உன் இல்லத்திற்கு வந்தபோது நீர் எனக்கு பாதங்களை கழுவ தண்ணீரும் தரவில்லை, தலைக்கு எண்ணெயும் தரவில்லை, சுயபெருமையோடு நிமிர்ந்து நின்றாய். ஆனால் இந்த பெண்ணோ வந்தவுடனே என் பாதங்களை கண்ணீரால் கழுவி கூந்தலால் துடைத்து ஓய்வின்றி முத்தமிட்டு வாசனை தைலம் பூசினாள். இவள் என் மீது அளவற்ற அன்பு கொண்டாள். ஆகவே இவளது திரளான பாவங்கள் அனைத்தும் முழுமையாக மன்னிக்கப்படுகின்றன. மகளே, உன் பாவம் எல்லாம் தீர்ந்தது, வளமான வாழ்க்கை வாழ்வாயாக என்று கூறி ஆசிர்வதித்தார். பந்தியில் இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்க இவர் யார் என்று தங்களுக்குள் நினைத்தபோது இயேசு அப்பெண்ணை பார்த்து, உன் விசுவாசம் உன்னை மீட்டது, சமாதானத்தோடு போவாய் என்று கூறி புது வாழ்வு அளித்தார்.

0: செய்திகள்.
1: தனிநபர் சுதந்திரத்திற்கு சமூகம் அளிக்கும் அதிக முக்கியத்துவம் உண்மையில் நாம் நாமாக இருப்பதற்கும் நமது உயர்ந்த லட்சியங்களை பின்பற்றுவதற்குமான சுதந்திரத்தை குறைத்து விடுகிறது என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். செப்டம்பர் 9 புதனன்று இத்தாலியில் 1943 ஆண்டு சியரா லூபிக் அவர்களால் நிறுவப்பட்ட ஃபோக்லோரே இயக்கத்தின் அதிகாரப்பூர்வமாக மரியாவின் பணி என அழைக்கப்படும் அமைப்பைச் சேர்ந்த ஆயர்களை திருப்பிடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, பல்வேறு நாடுகளையும் சமூக பின்னணிகளையும் சேர்ந்த ஆயர்கள் ஒன்று கூடியிருப்பது இந்த இயக்கத்தின் நண்பர்களாக அவர்கள் கொண்டுள்ள சகோதரத்துவ ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது என்று குறிப்பிட்டார். ஆயர்கள் தேர்ந்தெடுத்திருந்த ஒற்றுமைக்கு சாட்சியம் பகிர்தல் என்ற கருப்பொருளை பாராட்டிய திருத்தந்தை, ஒற்றுமை என்பது நமது இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான கருத்து என்று தெரிவித்தார். மேலும் பெருகி வரும் பிளவுகளால் துயரகரமாக குறிக்கப்பட்டுள்ள இக்காலத்தில் சியரா லூபிக் அவர்களுக்கு இறைவன் ஒற்றுமையின் முக்கியத்துவத்திற்கும் அதன் பணிக்கும் சாட்சியாக திகழும் அருளை வழங்கினார் என்றும், இதனால் அவர் தமது தலைமுறைக்கும் வருங்கால தலைமுறைகளுக்கும் ஓர் அடையாளமாக மாறினார் என்றும் திருத்தந்தை எடுத்துக்காட்டினார். இந்த பணியை தொடர்ந்து திருஅவை முன்னெடுத்து வருகிறது என்று மொழிந்த திருத்தந்தை, ஆயர்கள் தங்கள் நாடுகளில் எதிர்கொள்ளும் முன்முடிவுகள், இனவெறி, சமய சகிப்பின்மை மற்றும் வன்முறை ஆகியவற்றை சுட்டிக்காட்டினார். தனிமனிதவாதம் அதிகரித்து வரும் நிலையில் சுதந்திரம் என்பது முழுமையான தன்னாட்சி என படிப்படியாக முன்வைக்கப்படுகிறது என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, இதன் மூலம் எந்தவிதமான அறநெறி, இயற்கை அல்லது மனித வரம்புகளுமின்றி ஒருவர் தமது மகிழ்ச்சியை தேடலாம் என்ற கருத்து உருவாகிறது என்றும் தெரிவித்தார்.
0: சீனாவின் சோங்கிங் பேராயராக ஆண்ட்ரியா டிங்யாங் அவர்கள் திருநிலைப்படுத்தப்பட்டுள்ளார். திருத்தந்தை 14 லியோ அவர்கள் திருப்பிடத்திற்கும் சீன மக்கள் குடியரசிற்கும் இடையிலான தற்காலிக உடன்பாட்டின் அடிப்படையில் அவரை சோங்கிங் பேராயராக நியமித்தார். ஆண்ட்ரியா டிங்யாங் அவர்களின் ஆயர் திருநிலைப்படுத்தும் நிகழ்வு செப்டம்பர் 8 செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. கடந்த ஜூலை 28, 2026 அன்று திருத்தந்தை அவர்கள் சீனாவின் சோங்கிங் நகராட்சிக்கு உட்பட்ட சோங்கிங் பேராயராக ஆண்ட்ரியா டிங்யாங் அவர்களை நியமித்தார். திருப்பிடத்திற்கும் சீன மக்கள் குடியரசிற்கும் இடையிலான தற்காலிக உடன்பாட்டின் அடிப்படையில் அவரது நியமனம் பரிந்துரைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த நியமனம் இடம்பெற்றது. ஆண்ட்ரியா டிங்யாங் அவர்கள் 1981 ஆண்டு செப்டம்பர் 16 நாள் சோங்கிங் நகரின் ஹெச்வான் மாவட்டத்தில் பிறந்தார். 2000 ஆண்டு பெய்ஜிங்கில் உள்ள குருத்துவ கல்லூரியில் தனது பயிற்சியை தொடங்கி 2006 ஆண்டு அதனை நிறைவு செய்தார். சோங்கிங்கின் யூசோங் பகுதியில் உள்ள புனித யோசேப்பு பங்கில் ஓராண்டு மேய்ப்பு பணி பயிற்சியை மேற்கொண்ட பின்னர் 2007 ஆண்டு மே 24 நாள் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். அதன் பின்னர் அதே பங்கில் துணை பங்கு தந்தையாக பணியாற்றினார். 2009 முதல் 2011 ஆண்டு வரை மக்காவோவில் தங்கி புனித யோசேப்பு பல்கலைக்கழகத்தில் இறையியல் பயின்றார். தொடர்ந்து 2012 முதல் 2014 ஆண்டு வரை பெய்ஜிங்கில் உள்ள தேசிய குருத்துவ கல்லூரியில் பயிற்றுநராக பணியாற்றினார்.
1: உலகில் பெருகி வரும் ஆயுத மோதல்களுக்கு மத்தியில் அமைதியையும் தற்காப்பையும் அணுகுவதற்கு வன்முறையற்ற வழிமுறைகளை புதிய அணுகுமுறையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மியான்மர் நாட்டின் கர்தினால் சார்லஸ் மாங்போ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். ரோமில் இடம்பெற்ற ஆயுதமற்ற மற்றும் நிராயுதமான அமைதி நற்செய்தியின் வன்முறையின்மை நோக்கிய திருஅவையின் புதிய அணுகுமுறை என்ற அனைத்துலக மாநாட்டில் உரையாற்றிய கர்தினால் போ அவர்கள், வன்முறையின்மை என்பது செயலற்றிருப்பதையோ அல்லது ஆபத்தில் இருப்பவர்களை பாதுகாப்பதிலிருந்து விலகுவதையோ குறிக்காது என்று கூறினார். வன்முறையற்ற உத்திகள் தற்காப்பின்மையால் அல்ல, மாறாக அவை மிகவும் பயனுள்ள தற்காப்பு முறையாகும் என்று வலியுறுத்திய கர்தினால் அவர்கள், பொதுமக்களை அடிப்படையாக கொண்ட தற்காப்பு, ஆயுதமற்ற பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் செயல்பாட்டுடன் கூடிய வன்முறையற்ற எதிர்ப்பு போன்ற வழிமுறைகள் மூலம் மக்களை பாதுகாக்க முடியும் என்றும் தெரிவித்தார். மேலும் தூதரகம், நல்லிணக்க நீதிமுறை, முன்கூட்டியே எச்சரிக்கை அமைப்புகள் மற்றும் மோதல்களை தணிக்கும் முயற்சிகளில் அதிக முதலீடு செய்ய வேண்டும் என அழைப்பு விடுத்தார். மியான்மரின் போர் மற்றும் இடம்பெயர்வு அனுபவங்களை சுட்டிக்காட்டிய கர்தினால், அமைதி சாத்தியமே, அமைதியே ஒரே வழி என்ற நம்பிக்கையை மக்கள் தொடர்ந்து வெளிப்படுத்தி வருவதாக கூறினார்.
0: விவசாயிகளுக்காக இறைவேண்டல் செய்ததுடன் மக்களுக்கு அன்றாட உணவு கிடைப்பதை உறுதி செய்வதற்காக உழவர்களுக்கு தனது நன்றியையும் தெரிவித்த திருத்தந்தை மேலும் குடும்பங்களையும் விவசாய நிலங்களையும் பாதுகாக்குமாறு இறைவேண்டல் செய்தார். செப்டம்பர் 9 புதனன்று விவசாய பருவத்தின் நிறைவை குறிக்கும் போலந்தின் பாரம்பரிய அறுவடை நன்றி விழாவான டோசிங்கியை முன்னிட்டு தனது புதன் மறைக்கல்வி உரையின் இறுதியில் திருத்தந்தை விவசாயிகளுக்காக இவ்வாறு இறைவேண்டல் செய்தார். தானியங்கள், மலர்கள், மூலிகைகள் மற்றும் பழங்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்ட மாலைகள், அத்துடன் புதிதாக அறுவடை செய்யப்பட்ட தானியங்களிலிருந்து சுடப்பட்ட ரொட்டி ஆகியவை இந்த பாரம்பரியத்தின் முக்கிய அம்சங்களாகும். போலந்தின் அறுவடை கொண்டாட்டங்களுக்கான முக்கிய மையமாக செஸ்டோகோவாவில் உள்ள யாஸ்னா கோரா திருத்தலம் விளங்குகிறது என்றும், இங்கு நாடு முழுவதிலுமிருந்து வரும் விவசாயிகள் தங்கள் பகுதிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் அறுவடை மாலைகளை கொண்டு வருகின்றனர் என்றும் குறிப்பிட்ட ஆயர் கிறிஸ்டோபர் நிக்ஸ்விக்ஸ் அவர்கள், இந்த மாலைகள் படைப்பாளரோடு இணைந்து உழைக்கும் குடும்பங்களின் இறை நம்பிக்கையும் கடின உழைப்பையும் குறிக்கின்றன என்று வலியுறுத்தினார்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

atmosphere of the Holy Spirit.

0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியங்கள் மற்றும் செய்திகள். திரிகடுகம்.
2: தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய நல்வாழ்த்துகள், நன்றி. இன்று திரிகடுகத்தின் 7 செய்யுளுள் நுழைகிறோம். ஊமை கண்ட கனவு. வாளை மீன் உள்ளல் தலைப்படலும், ஆள் அல்லான் செல்வக்குடியுள்ள பிறத்தலும், பல் அவையுள் அஞ்சுவான் கற்ற அருநூலும், இம்மூன்றும் துஞ்சு ஊமன் கண்ட கனா. துஞ்சு ஊமன் கண்ட கனா, உறங்கும் ஊமையின் கண்ட கனவுகள். அவற்றுள் ஒன்று வாழை மீன் உள்ளல் தலைப்படல். வாழை மீன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதான் உள்ளல். உள்ளல் என்றால் உள்ளான் என்கிற ஒரு பறவை. அது எப்படி இருக்கிறது என்று ஓரளவுக்கு நண்பரோடு ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது என்ன செய்தி கிடைத்தது என்றால், அது ஏறக்குறைய அந்த நாரை கொக்கு இந்த மாதிரி வகையான ஒரு பறவை போலும். ஆக நாரை கொக்கு மீன்களை விடா. ஆனால் இங்கு இந்த செய்யுளின் வழியாக ஒரு அறிவியல் உண்மை என்னவென்றால், அந்த உள்ளான் என்கிற அந்த பறவையால் வாழை மீனை பிடிக்க முடியாது. அது அந்த அளவுக்கு அது நீளமாக இருக்கிறது அல்லது துள்ளுமோ என்னவோ தெரியவில்லை, அது பிடிக்க முடியாது என்கின்ற அந்த ஒரு செய்தி இங்கு வருகிறது. அது இல்லை, உள்ளான் பறவை வந்து வாழை மீனை பிடிச்சிட்டு என்று ஒரு கருத்து வருகிறது என்றால், அது உண்மையிலேயே அது யாருடைய கனவாக இருக்கும், தூங்கி கொண்டிருக்கிற ஒருவருடைய கனவாகத்தான் இருக்காது, உண்மையாக இருக்காது என்பதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இங்கு இந்த கனவு அது நனவாகின்ற தன்மை எதெல்லாம் இருக்கிறதோ அதைத்தான் நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டுமே தவிர, இது கனவு நல்லது இயலாது, அவ்வளோதான். அப்படிப்பட்ட கனவுகளில் ஒன்று வள்ளுவர் இங்கு குறிப்பிடுகிறார். அந்த குறள் இவ்வாறு மொழிகிறது: தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை, பேடிகை வாளாண்மை போல கெடும். இது என்ன கருத்து? எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கிறார் பாருங்கள். வாளாண்மை, தாளாண்மை, வேளாண்மை என்று. வேளாண்மை என்பதை நாம் இன்னொரு வகையில் புரிந்து கொள்கிறோம். விவசாயம் என்று சொல்லப்படுகிற அந்த சமஸ்கிருத சொல்லுக்கு தமிழ் வேளாண்மை, வேளாண் தொழில் என்று சொல்கிறோம். இங்கு அந்த வேளாண்மை என்றாலே பொருள் உதவி, உதவி. ஆக தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை. உழைப்பதற்கு முயலாத, ஆர்வம் கொள்ளாத, உழைக்காத ஒருவன் நான் உதவி செய்ய போகிறேன், எல்லாருக்கும் உதவுவேன், யாரையும் நான் விடமாட்டேன், ஏழை இலக்கெல்லாம் நான் அப்படியே உயர்த்தி விட போகிறேன் என்று அவன் சொன்னால் அது வெறும் கனவு தான். என்ன, நீ உழைக்கணுமே, நீ உழைச்சி செல்வத்தை சேர்த்து அதன் அடிப்படையில் நீ மற்றவங்களுக்கு உதவணும். நீ உழைக்கவே இல்லை, நீ செல்வத்தை சேர்க்கவே இல்லை, எப்படி உதவ முடியும்? இது ஒரு கனவு. அதை போன்று தான், ஏன்னா இது இயலாது, அதை போன்றே அந்த உள்ளான் என்ற பறவையால் அந்த வாழை மீனை தூக்க இயலாது, பிடிக்க இயலாது. அப்படி பிடிக்கிறது என்று எவராவது சொன்னால் அது வெறும் கனவு, வெற்று கனவு. இப்படி வெற்று கனவர்களாக இங்கு நாம் இருக்கக்கூடாது. அப்துல் கலாம் உள்ளிட்ட மாமனிதர்களெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, கனவு காணுங்கள், காணணும், கனவு காணணும். ஆனால் அந்த கனவு என்பது பொது நன்மைக்குரிய கனவாக, ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்குமான கனவாக அது இருக்க வேண்டும். அணு உலை வருவது என்பது ஒரு பெரிய கனவாக இருந்துவிட முடியாது, இருக்கக்கூடாது. அது அழிவுக்குரியது, இயற்கைக்கும் உழைக்கும் மக்களுக்கும் எதிரானவை என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக கனவு காணுதல் என்பது அது நயன்மையான, உண்மையான, தேவையான, ஏழைகளுக்கு உகந்த அத்தகைய நற்செயல்களெல்லாம் வளர்த்தெடுக்கப்படுகிற அந்த ஒரு வாய்ப்பை உருவாக்குறதாக அது அமைய வேண்டும். அந்த கனவை காணுகின்ற மா மனிதர்களாக இங்கே இருக்க வேண்டும். காணுகின்ற கனவு என்பது இங்கு உண்மையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதற்கான முயற்சி இங்கு மேற்கொள்ளப்பட வேண்டும். தான் முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும். எதெல்லாம் முயற்சியால் இங்கு மேற்கொள்ளப்படுகிறதோ அது நடக்கும் என்பதுதான். இன்று நாம் ஒரு சொல் நம் உள்ளத்தில் பதித்துக்கொள்வோம். அது விவசாயம். விவசாயம் என்பது அது சமஸ்கிருத சொல்லுதான். ஆனால் பலரும் அந்த உழவு தொழிலுக்கு விவசாயம் தான் சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் மாற்றலாம். நம்ம அடிக்கடி பயன்படுத்துகின்ற சொல் என்னவாக இருக்கணும்? ஒன்று உழவு தொழில் என்று சொல்லலாம், அல்லது வேளாண்மை. வேளாண்மை இது இயல்பாகி உதவுகிற ஒரு தன்மை. சுழன்றும் ஏற்பினது உலகம். அதாவது அந்த உழவின் பின்னால் தான் அந்த உலகமே இருக்கிறது. ஏன்னா அவங்க நிறுத்திட்டாங்கன்னா முடிஞ்சது, யாரும் உண்ணக்கூட முடியாது. எனவே அத்தகைய உதவியை செய்கிற அந்த தொழிலுக்கு பெயர் வேளாண்மை. உதவி என்பதே அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக வேளாண்மை என்று சொல்வோம், உழவு தொழில் என்று சொல்வோம், ஆனால் விவசாயம் என்று சொல்ல வேண்டும். ஆக இந்த நாளில் இந்த கருத்தினை நாம் உள்ளத்தில் பதித்துக்கொள்வோம். இங்கு நம்முடைய கனவு உகந்த கனவாக, இறையாட்சிக்கு வந்த கனவாக, நல்ல கனவாக அது இருக்கட்டும். செய்ய முடியாதவற்றை ஏதோ சும்மா அப்படியே நேரப்போக்குக்காக நாம் கண்டுகொண்டிருக்கக்கூடாது. உள்ளான் என்கிற பறவை வாழைமணி பிடிக்க முடியாது என்பதை மனத்தில் வைத்து கொண்டு கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: கிறிஸ்தவ இலக்கியம்.
3: இயேசுவுக்கு பணிவிடை. சென்ற உரையில் நயன் எனும் சிற்றூரின் நடுவே இயேசுபிரான் சென்றபோது கணவனை இழந்து தனது ஒரே மகனையும் இழந்து தவித்த விதவை தாயின் பெருந்துயரத்தைக் கண்டு மனமிறங்கிய உன்னத நிகழ்வை குறித்து சிந்தித்தோம். வாலிபனே, எழுவா என்று இயேசுபிரான் கட்டளையிட்டதும் பாடையிலே கிடந்த செத்த வாலிபன் விழித்தெழுந்து உயிரோடு நின்றதையும், அத்தாயின் கண்ணீரை துடைத்து ஆண்டவர் அருள் பொழிந்ததையும் எண்ணி மகிழ்ந்தோம். அதன் தொடர்ச்சியாக பரிசேயன் ஒருவன் இல்லத்தில் விருந்தினராய் இயேசு அமர்ந்திருந்தபோது பாவியான பெண்ணொருத்தி தன் கண்ணீரால் இயேசுவின் பாதங்களை கழுவி வாசனை தைலம் பூசி பணிவிடை செய்ததும் அவளது ஆழமான விசுவாசத்தைக் கண்டு இயேசு அவளது பாவங்களை மன்னித்து அருளிய உன்னத நிகழ்வு குறித்து இன்று காண்போம். ஒரு பரிசேயன் அந்த உத்தமன் இயேசுதன்னை விருந்தினுக்கு அழைத்தான். இயேசு விரும்பியே சென்றார். அங்கே இருந்தவர் பேசும்போழ்தில் இளமகள் ஒருத்தி வந்தாள். அருந்திய விருந்தை விட்டு அவளையே பலரும் பார்த்தார். வந்தவள் இயேசு முன்னே மண்டியிட்டமர்ந்து மெல்ல செந்திரு கையால் ஐயன் திருவடி தொட்டு மேலும் சிந்திய கண்ணீராலே சிறப்புறக் கழுவி மின்னும் கந்தமார் கூந்தலாலே கை கொண்டு துடைத்தும் விட்டாள். கழுவிய பாதத்தின் மேல் கனி இதழ் முத்தம் வைத்து செழுமிய வாசத் தைலம் சிறப்புறத் தேய்த்தாள். ஆங்கே குழுமிய மாந்தரெல்லாம் குறுகிய உள்ளத்தின் கண் எழுமூறு ஐயத்தோடு இருந்தனர் பார்ப்போம் என்று. இயேசு ஓர் ஞானி என்றால் இவள் என்ன குலத்தாள் என்று யோசனை செய்த பின்பு உரியதோர் இடம் தரட்டும். மாசுள்ள இவளை இந்த மாபெரும் குமரன் ஏனோ வாசனை தைலம் பூச மனது வைத்து அருள் செய்கின்றான் என்றவர் மனத்துக்குள்ளே எண்ணிய எண்ணம் தன்னை குன்றுடை விளக்கம்போல கோமகன் இயேசு கண்டு நன்றென்ன மனதில் எண்ணி நாடிய பரிசேயருக்கு மன்றிலோர் ஓமை சொன்னார் மற்றவர் கேட்கும் வண்ணம். கடன்பட்டார் இருவர், அந்த கடன் தீர்க்க வசதியில்லை. உடன்பட்டு கடன் தந்தானோ ஒருவருக்கு 500 என்றான், தடம் கற்ற ஒருவருக்கு தந்ததோ 600 என்றான். கடன்பட்ட இருவருக்கும் கடனையே ரத்து செய்தான். இதில் எவர் மகிழ்வார் என்று இயேசுவே அவனை கேட்டார். அதிகமாய் கடன்பட்டானே அவன்தானே நன்மை கொண்டோன், அதனாலே அவனே என்றும் அதிகமாய் மகிழ்வான் என்றான். இதுதானே இங்கும் நியாயம் என்று நல் இயேசு சொன்னார். நான் இங்கு வந்தபொழுது நறு பரிசேயரே நீர் தானென்று நிமிர்ந்து நின்றீர், தண்ணீரும் கொடுத்ததில்லை, வானென்ற நினைப்புமக்கு. வந்தவள் யாரானாலும் ஏனென்று கேட்கும் முன்னே என் பணி செய்தாளன்றோ? தண்ணீரால் கழுவாமல் நீர்தள்ளிய பாதம் தன்னை கண்ணீரால் கழுவினாள், அக்கால்களை முத்தமிட்டாள். என்னை நான் தலையிற் பூச இம்மியும் தந்தீரில்லை, பெண்ணிவள் எனது காலில் பெரும் தைலம் பூசி வைத்தாள். அளவில்லாதனை நேசித்தாள், ஆகையால் இவளை நாமும் அளவின்றி மன்னிக்கின்றோம், அன்புடன் துணை நிற்கின்றோம். இளமகளே, உன் பாவம் எல்லாமும் தீர்த்து விட்டோம், வளமிகும் வாழ்க்கை வாழ்வாய், வாழ்க என்று இயேசு சொன்னார். பந்தியில் அமர்ந்தோரெல்லாம் பாவத்தை மன்னிக்கின்ற நிந்தையை தயக்கமின்றி நிகழ்த்திடும் இவர் யாரென்று சிந்தையில் நினைத்தபோது தேவகுமாரன் அந்த விந்தை சேர் பெண்ணை பார்த்து விசுவாசம் மீட்டதென்றார். பரிசேயன் சீமோனின் இல்லத்தில் பாவியான பெண் இயேசுவுக்கு பணிவிடை செய்ததையும் இயேசு அவளது பாவங்களை மன்னித்ததையும் விவரிக்கிறது இப்பகுதி. பரிசேயன் ஒருவன் உத்தமராகிய இயேசுநாதரை தன் இல்லத்திற்கு விருந்தினராக அழைத்தான். இயேசுவும் அதை விரும்பி ஏற்று அவனது இல்லத்திற்கு எழுந்தருளினார். அங்கே விருந்தினர்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த வேளையில் ஊரில் பாவி என்று அறியப்பட்ட இளமகள் ஒருத்தி அங்கே வந்தாள். அவளது வருகையைக் கண்டு விருந்திலிருந்த அனைவரும் விசித்திரமாய் பார்த்தனர். இயேசுவின் திருமுன்னே வந்து பணிவோடு மண்டியிட்டு அமர்ந்த அப்பெண் தன் கரங்களால் ஐயனின் திருவடிகளை தொட்டு வணங்கினாள். தன் மனத்துயரால் சிந்திய கண்ணீராலே அவரது பாதங்களை நனைத்து சிறப்பாக கழுவினாள். பின்னர் தன் நறுமணம் வீசும் கூந்தலினாலே அத்திருவடிகளை தொடைத்து விட்டாள். கழுவிய அப்பாதங்களின் மீது அன்போடு முத்தமிட்டு தான் கொண்டு வந்திருந்த விலையேற பெற்ற நறுமண வாசனை தைலத்தை அத்திருவடிகளின் மீது பூசி தேய்த்தாள். இதைக் கண்ட அங்கே கூடியிருந்த பரிசேயர்களும் மாந்தர்களும் தாங்கள் குறுகிய உள்ளத்தில் பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று ஐயத்தோடு நோக்கினர். இயேசு மெய்யாகவே ஒரு ஞானி என்றால் தன் பாதங்களைத் தொடும் இவள் எத்தகைய பாவி மாசு உள்ளவள் என்பதை யோசித்து விளக்கியிருப்பாரே. இவள் தைலம் பூசுவதை ஏன் ஏற்றுக்கொள்கிறார் என்று அவர்கள் தங்கள் மனதிற்குள் எண்ணி இயேசுவை குறை கூறினர். அவர்கள் மனதிற்குள் நினைத்த வஞ்சக எண்ணங்களை குன்றின் மேலிட்ட விளக்கைப் போல தெள்ளத் தெளிவாக உணர்ந்த தேவகுமாரன் இயேசு அங்கே கூடியிருந்த பரிசேயரும் மற்றவர்களும் கேட்கும் வண்ணம் ஓர் உன்னத உவமையை சொல்லத் தொடங்கினார். கடன் கொடுத்த ஒருவரிடம் இருவர் கடன்பற்றிருந்தனர். ஒருவர் 500 தெனாரியமும் மற்றவன் 50 தெனாரியமும் கடன் பெற்றிருந்தனர். கடன் தீர்க்க அவர்களிடம் வசதி இல்லாததால் கடன் கொடுத்தவன் இருவரின் கடனையும் முழுமையாக ரத்து செய்து மன்னித்து விட்டான். இப்போது கூறுங்கள், இந்த இருவரில் எவன் கடன் கொடுத்தவனிடம் அதிக அன்பும் மகிழ்வும் காட்டுவான் என்று இயேசு வினவினார். அதற்கு பரிசேயன், அதிகமாக கடன் மன்னிக்கப்பட்டவனே அதிக அன்பும் நன்மையும் கொண்டு மகிழ்வான் என்றான். இயேசுவும், நீர் சரியாகவே சொன்னாய், அதுவே இங்கு நியாயம் என்றார். பின்னர் இயேசு பரிசேயனை நோக்கி, நான் உன் இல்லத்திற்கு வந்தபோது நீர் எனக்கு பாதங்களை கழுவ தண்ணீரும் தரவில்லை, தலைக்கு எண்ணெயும் தரவில்லை, சுயபெருமையோடு நிமிர்ந்து நின்றாய். ஆனால் இந்த பெண்ணோ வந்தவுடனே என் பாதங்களை கண்ணீரால் கழுவி கூந்தலால் துடைத்து ஓய்வின்றி முத்தமிட்டு வாசனை தைலம் பூசினாள். இவள் என் மீது அளவற்ற அன்பு கொண்டாள். ஆகவே இவளது திரளான பாவங்கள் அனைத்தும் முழுமையாக மன்னிக்கப்படுகின்றன. மகளே, உன் பாவம் எல்லாம் தீர்ந்தது, வளமான வாழ்க்கை வாழ்வாயாக என்று கூறி ஆசிர்வதித்தார். பந்தியில் இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்க இவர் யார் என்று தங்களுக்குள் நினைத்தபோது இயேசு அப்பெண்ணை பார்த்து, உன் விசுவாசம் உன்னை மீட்டது, சமாதானத்தோடு போவாய் என்று கூறி புது வாழ்வு அளித்தார்.

0: செய்திகள்.
1: தனிநபர் சுதந்திரத்திற்கு சமூகம் அளிக்கும் அதிக முக்கியத்துவம் உண்மையில் நாம் நாமாக இருப்பதற்கும் நமது உயர்ந்த லட்சியங்களை பின்பற்றுவதற்குமான சுதந்திரத்தை குறைத்து விடுகிறது என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். செப்டம்பர் 9 புதனன்று இத்தாலியில் 1943 ஆண்டு சியரா லூபிக் அவர்களால் நிறுவப்பட்ட ஃபோக்லோரி இயக்கத்தின் அதிகாரப்பூர்வமாக மரியாவின் பணி என அழைக்கப்படும் அமைப்பைச் சேர்ந்த ஆயர்களை திருப்பிடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, பல்வேறு நாடுகளையும் சமூக பின்னணிகளையும் சேர்ந்த ஆயர்கள் ஒன்று கூடியிருப்பது இந்த இயக்கத்தின் நண்பர்களாக அவர்கள் கொண்டுள்ள சகோதரத்துவ ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது என்று குறிப்பிட்டார். ஆயர்கள் தேர்ந்தெடுத்திருந்த ஒற்றுமைக்கு சாட்சியம் பகிர்தல் என்ற கருப்பொருளை பாராட்டிய திருத்தந்தை, ஒற்றுமை என்பது நமது இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான கருத்து என்று தெரிவித்தார். மேலும் பெருகி வரும் பிளவுகளால் துயரகரமாக குறிக்கப்பட்டுள்ள இக்காலத்தில் சியரா லூபிக் அவர்களுக்கு இறைவன் ஒற்றுமையின் முக்கியத்துவத்திற்கும் அதன் பணிக்கும் சாட்சியாக திகழும் அருளை வழங்கினார் என்றும், இதனால் அவர் தமது தலைமுறைக்கும் வருங்கால தலைமுறைகளுக்கும் ஓர் அடையாளமாக மாறினார் என்றும் திருத்தந்தை எடுத்துக்காட்டினார். இந்த பணியை தொடர்ந்து திருஅவை முன்னெடுத்து வருகிறது என்று மொழிந்த திருத்தந்தை, ஆயர்கள் தங்கள் நாடுகளில் எதிர்கொள்ளும் முன்முடிவுகள், இனவெறி, சமய சகிப்பின்மை மற்றும் வன்முறை ஆகியவற்றை சுட்டிக்காட்டினார். தனிமனிதவாதம் அதிகரித்து வரும் நிலையில் சுதந்திரம் என்பது முழுமையான தன்னாட்சி என படிப்படியாக முன்வைக்கப்படுகிறது என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, இதன் மூலம் எந்தவிதமான அறநெறி, இயற்கை அல்லது மனித வரம்புகளுமின்றி ஒருவர் தமது மகிழ்ச்சியை தேடலாம் என்ற கருத்து உருவாகிறது என்றும் தெரிவித்தார்.
0: சீனாவின் சோங்கிங் பேராயராக ஆண்ட்ரியா டிங்யாங் அவர்கள் திருநிலைப்படுத்தப்பட்டுள்ளார். திருத்தந்தை 14 லியோ அவர்கள் திருப்பிடத்திற்கும் சீன மக்கள் குடியரசிற்கும் இடையிலான தற்காலிக உடன்பாட்டின் அடிப்படையில் அவரை சோங்கிங் பேராயராக நியமித்தார். ஆண்ட்ரியா டிங்யாங் அவர்களின் ஆயர் திருநிலைப்படுத்தும் நிகழ்வு செப்டம்பர் 8 செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. கடந்த ஜூலை 28, 2026 அன்று திருத்தந்தை அவர்கள் சீனாவின் சோங்கிங் நகராட்சிக்கு உட்பட்ட சோங்கிங் பேராயராக ஆண்ட்ரியா டிங்யாங் அவர்களை நியமித்தார். திருப்பிடத்திற்கும் சீன மக்கள் குடியரசிற்கும் இடையிலான தற்காலிக உடன்பாட்டின் அடிப்படையில் அவரது நியமனம் பரிந்துரைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த நியமனம் இடம்பெற்றது. ஆண்ட்ரியா டிங்யாங் அவர்கள் 1981 ஆண்டு செப்டம்பர் 16 நாள் சோங்கிங் நகரின் ஹெச்வான் மாவட்டத்தில் பிறந்தார். 2000 ஆண்டு பெய்ஜிங்கில் உள்ள குருத்துவ கல்லூரியில் தனது பயிற்சியை தொடங்கி 2006 ஆண்டு அதனை நிறைவு செய்தார். சோங்கிங்கின் யூசோங் பகுதியில் உள்ள புனித யோசியப்பு பங்கில் ஓராண்டு மேய்ப்பு பணி பயிற்சியை மேற்கொண்ட பின்னர் 2007 ஆண்டு மே 24 நாள் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். அதன் பின்னர் அதே பங்கில் துணை பங்கு தந்தையாக பணியாற்றினார். 2009 முதல் 2011 ஆண்டு வரை மக்காவோவில் தங்கி புனித யோசேப்பு பல்கலைக்கழகத்தில் இறையியல் பயின்றார். தொடர்ந்து 2012 முதல் 2014 ஆண்டு வரை பெய்ஜிங்கில் உள்ள தேசிய குருத்துவ கல்லூரியில் பயிற்றுநராக பணியாற்றினார்.
1: உலகில் பெருகி வரும் ஆயுத மோதல்களுக்கு மத்தியில் அமைதியையும் தற்காப்பையும் அணுகுவதற்கு வன்முறையற்ற வழிமுறைகளை புதிய அணுகுமுறையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மியான்மர் நாட்டின் கர்தினால் சார்லஸ் மாங்போ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். ரோமில் இடம்பெற்ற ஆயுதமற்ற மற்றும் நிராயுதமான அமைதி நற்செய்தியின் வன்முறையின்மை நோக்கிய திருஅவையின் புதிய அணுகுமுறை என்ற அனைத்துலக மாநாட்டில் உரையாற்றிய கர்தினால் போ அவர்கள், வன்முறையின்மை என்பது செயலற்றிருப்பதையோ அல்லது ஆபத்தில் இருப்பவர்களை பாதுகாப்பதிலிருந்து விலகுவதையோ குறிக்காது என்று கூறினார். வன்முறையற்ற உத்திகள் தற்காப்பின்மையால் அல்ல, மாறாக அவை மிகவும் பயனுள்ள தற்காப்பு முறையாகும் என்று வலியுறுத்திய கர்தினால் அவர்கள், பொதுமக்களை அடிப்படையாக கொண்ட தற்காப்பு, ஆயுதமற்ற பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் செயல்பாட்டுடன் கூடிய வன்முறையற்ற எதிர்ப்பு போன்ற வழிமுறைகள் மூலம் மக்களை பாதுகாக்க முடியும் என்றும் தெரிவித்தார். மேலும் தூதரகம், நல்லிணக்க நீதிமுறை, முன்கூட்டியே எச்சரிக்கை அமைப்புகள் மற்றும் மோதல்களை தணிக்கும் முயற்சிகளில் அதிக முதலீடு செய்ய வேண்டும் என அழைப்பு விடுத்தார். மியான்மரின் போர் மற்றும் இடம்பெயர்வு அனுபவங்களை சுட்டிக்காட்டிய கர்தினால், அமைதி சாத்தியமே, அமைதியே ஒரே வழி என்ற நம்பிக்கையை மக்கள் தொடர்ந்து வெளிப்படுத்தி வருவதாக கூறினார்.
0: விவசாயிகளுக்காக இறைவேண்டல் செய்ததுடன் மக்களுக்கு அன்றாட உணவு கிடைப்பதை உறுதி செய்வதற்காக உழவர்களுக்கு தனது நன்றியையும் தெரிவித்த திருத்தந்தை மேலும் குடும்பங்களையும் விவசாய நிலங்களையும் பாதுகாக்குமாறு இறைவேண்டல் செய்தார். செப்டம்பர் 9 புதனன்று விவசாய பருவத்தின் நிறைவை குறிக்கும் போலந்தின் பாரம்பரிய அறுவடை நன்றி விழாவான டோசிங்கியை முன்னிட்டு தனது புதன் மறைக்கல்வி உரையின் இறுதியில் திருத்தந்தை விவசாயிகளுக்காக இவ்வாறு இறைவேண்டல் செய்தார். தானியங்கள், மலர்கள், மூலிகைகள் மற்றும் பழங்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்ட மாலைகள், அத்துடன் புதிதாக அறுவடை செய்யப்பட்ட தானியங்களிலிருந்து சுடப்பட்ட ரொட்டி ஆகியவை இந்த பாரம்பரியத்தின் முக்கிய அம்சங்களாகும். போலந்தின் அறுவடை கொண்டாட்டங்களுக்கான முக்கிய மையமாக கிறிஸ்டோகோவாவில் உள்ள யாஸ்னா கோரா திருத்தலம் விளங்குகிறது என்றும், இங்கு நாடு முழுவதிலுமிருந்து வரும் விவசாயிகள் தங்கள் பகுதிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் அறுவடை மாலைகளை கொண்டு வருகின்றனர் என்றும் குறிப்பிட்ட ஆயர் கிறிஸ்டோபர் நிக்ஸ்விக்ஸ் அவர்கள், இந்த மாலைகள் படைப்பாளரோடு இணைந்து உழைக்கும் குடும்பங்களின் இறை நம்பிக்கையும் கடின உழைப்பையும் குறிக்கின்றன என்று வலியுறுத்தினார்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர் நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
3: செப்டம்பர் 11, புனித பாப்னுசியூஸ். எகிப்து நாட்டில் பிறந்து பல ஆண்டுகள் பாலைவனத்தில் தனிமையில் வாழ்ந்து இறை அனுபவம் பெற்ற பாப்னுசியூஸ் திருச்சபையினை வளர்ப்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார். புனித வனத்து அந்தோனியாரின் சீடரான இவர் தேபைட் மறைமாவட்ட ஆயராக பொறுப்பேற்று மக்களுக்கு இறைப்பணிகளை செய்தார். அக்கால எகிப்து கிறிஸ்தவர்களை ஆண்டவரில் வேரூன்றச் செய்த பாப்னுசியூஸ் அரசன் மேக்சிமினூசினால் கால் உடைக்கப்பட்டு கண் தோண்டப்பட்டு பல்வேறு துன்பங்களை அனுபவித்தார். எகிப்து நாட்டில் ஆரியூசின் தப்பறை கொள்கை வேகமாக பரவ இதனை கடுமையாக எதிர்த்த பாப்னுசியூஸ் ஆண்டவர் இயேசு மெய்யான கடவுளில் நின்று மெய்யான கடவுளாக ஜெனித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர் என்று அறிக்கையிட்டார். இறைபணிக்கு முன்பே திருமணம் செய்து கொண்ட ஆயர்கள், குருக்கள் மற்றும் திருத்தொண்டர்களை திருச்சபையிலிருந்து நீக்க வேண்டுமென்று குரல் எழுந்த அக்காலகட்டத்தில் இதனை மறுத்த பாப்னுசியூஸ் திருப்பொழிவிற்கு முன்பே திருமணம் செய்து கொண்டவர்கள் அந்நிலையிலேயே தங்களது பணியினை செய்யலாம் எனவும், திருப்பொழிவுக்கு முன் திருமணம் செய்யாதவர்கள் இறுதி வரை அந்நிலையினை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறினார். கிபி 335 ஆண்டு டயர் நகரில் கூடிய ஆயர் மன்ற கூட்டத்தில் புனித அத்தனாசியாரோடு பங்கேற்ற பாப்னுசியூஸ் திருச்சபையின் வளர்ச்சிக்காக தன் கருத்துக்களை பதிவு செய்தார். முடமாக்கப்பட்ட ஒரு கால் மற்றும் ஒற்றை கண்ணோடு ஆண்டவரின் பணிகளைச் செய்த ஆயர் பாப்னுசியூசினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித பாப்னுசியூஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் திருச்சபையின் வளர்ச்சிக்காக துன்புறுகிற துறவிகளுக்காக ஜெபிப்போம்.
2: நேர்காணல்.

0: இனிய இதயங்களுக்கு உங்கள் சகோதரி பிரைடாவின் அன்பு வணக்கங்கள். கடந்த பகுதியிலே மறைக்கல்வி மாணவ மாணவியர் எவ்வாறு ஒரு பீட பூக்களாக மாறுகின்ற அளவிற்கு ஒரு முதிர்ச்சியை பெறுகிறார்கள், அவருடைய அந்த இறை நம்பிக்கை எவ்வாறு அவர்களை வளர்க்கிறது என்பதையும், அவர்கள் அந்த துறவு வாழ்வை ஏற்பதற்கு கூட இந்த மறைக்கல்விதான் வித்திடுகிறது வளர்த்தெடுக்கிறது என்பதை பற்றி நம்முடைய அருட்தந்தை அவர்கள் மிக தெளிவாக நமக்கு வெளிப்படுத்தினார்கள். இதோ இந்த பகுதியிலும் ஒரு சில கருத்துக்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். வாருங்கள், பகிர்வில் இணைவோம். ஃபாதர் வணக்கம். ஃபாதர்
1: வணக்கம் சிஸ்டர்.
0: கடந்த பகுதியில மறைக்கல்வி மாணவர்கள் பீட சிறார்களாக மாறி ஒரு பொது பணிக்காக, குறிப்பாக ஒரு அருட்தந்தையாகவோ ஒரு அருட்சகோதரியாகவோ மாறுவதற்கு இந்த மறைக்கல்வி வகுப்பு தான் ஒரு அடித்தளமாக இருந்தது பற்றி கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். நான் வந்து இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் பாதன். கோட்டார் மறை மாவட்டத்தில் இந்த சிறார் குழு, சிறார் பணிக்குழு அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்கிறது, ஒரு குழு இருக்கிறதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை குறித்து கருத்துக்களோ போதுமான திறன்கள் எங்கள்கிட்ட இல்லை, அதை பற்றி ஏதாவது பாதன்?
1: ஒரு மறை மாவட்டம் மக்களுக்கு செய்யக்கூடிய பணிகளை பிரித்து ஒருங்கிணைத்து, அதாவது ஒவ்வொருக்கும் உரிய பணிகளை வந்து நிர்ணயித்து செய்கிறது வந்து பணிக்குழுக்கள், கமிஷன்ஸ். முன்னாடி அதை ஆணைக்குழுக்கள்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ அதை பணிக்குழுன்னு சொல்றோம். கோட்டார் மறை மாவட்டத்தில் ஒரு 1997 தான் அந்த சிறார் பணிக்குழு தொடங்கணும். அதுக்கு முன்னாடி 21 பணிக்குழு இருந்தது. அது இளைஞர் பணிக்குழு, அப்புறம் மறைக்கல்வி, விவிலியம், திருவழிபாடு, அதில் மூணு சேர்ந்து கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழு ஒன்று, பிறகு அந்த பிற்படுத்தப்பட்டோர் பணிக்குழு, பெண்கள் பணிக்குழு, பிறகு தொழிலாளர் பணிக்குழு அப்படின்னு பொதுநிலையர் பணிக்குழு, அப்படி ஒரு 21 பணிக்குழுக்கள் இருந்தன. அதுலேயும் விடுபட்ட ஒரு குழு வந்து சிறார்
0: பணிக்குழு.
1: சிறாரை பற்றி பொதுவாக சொன்னாலே விளையாட்டு, ஜஸ்ட் டேக்கன் ஃபார் கிராண்டட்னு சொல்லுவோம் இல்ல, அவங்க சிறார் பலருவாங்க, அவங்களுக்கு மறைக்கல்வி இருக்குது இல்லையா, அது போதாதா? அது மட்டுமில்ல, பாலர் சபை என்ற ஒரு அமைப்பு சில பங்குகளில் இயங்கி கொண்டிருந்தது. சில பங்குகளில் சிறுவழி இயக்கம், அப்படி அது சிறுவழி இயக்கம் என்பது ஒரு பொதுவான ஒரு அமைப்பாக இருந்தாலும் அங்கே வந்து சிறாருக்கு தான் அதிகமாக இருந்தது. பெரியவர்களுக்கு, பெரியவர்கள் உள்ள சிறுவழி இயக்கமும் சில இடங்களில் இருந்தது, ஆனால் அதிகமாக இருந்தது சிறாருக்கான அமைப்பாக இருந்தது. இந்த ஒரு பின்னணியில தான் அது அவர்களுக்கும் அவர்களுடைய பணிகளை ஒருங்கிணைப்பதற்கு ஒரு பணிக்குழு தேவை என்று எங்களில் கொஞ்சம் பேர் சொல்ல தொடங்கினோம். அந்த நேரத்தை வந்து ஒரு ஒரு அருமையான நேரமாக இருந்தது. ஏனென்றால் அப்போது 1000 இருந்தவர் எங்களுடைய நினைவில் வாழக்கூடிய லியோன் தர்மராஜ் அவர்கள், அவர்களுக்கு இதில் நல்ல ஆர்வம் இருந்தது. பிறகு அதுக்கு முன்ன, அவருக்கு முன்னாடியே, அவர் வந்த உடனே ஏறக்குறைய தொடங்கிட்டோம். இந்த பணிக்குழு தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்த பணிக்குழுக்கு ஒருங்கிணைப்பாளர்கள், ஒருங்கிணைப்பாளர் ஃபாதர் எட்வின் எம் ஜான், அவர்களுக்கு இதில், அவங்க தான் பிறகு சிறார் பாராளுமன்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தினது, அவங்களுக்கு இதில் ஆர்வம் இருந்தது. அதனது இறை அழைத்தல் பணிக்குழு அதை நடத்தி கொண்டிருந்த, அதை கண்காணித்து கொண்டிருந்த அருள்பணி ஜான் குழந்தை அவர்கள், அவர்கள் தான் முதல்ல தொடங்கினாங்க. ஃபாதர் எட்வின் எம் ஜான் அவங்க எல்லாம் ஆதரவோட இந்த சிறாருக்கான பயிற்சியையும் நம் இறை அழைத்தல் பணிக்குழுவில் சேர்க்கலாம். இறை அழைத்தலுக்கான நாற்று பேணல் அப்படின்னு, அப்படி ஒரு மறைவட்டத்திற்கு ஒரு பங்கு வீதம் தேர்ந்தெடுத்து அதில் இதை முதல்ல தொடங்கி பார்த்தோம். ஒரு ஒரு சோதனை அடிப்படையில், எக்ஸ்பெரிமெண்டல் பேஸில் அது சிறப்பாக வந்தது. அந்த பிள்ளைகளுடைய ஆர்வம், அந்த பிள்ளைகளுடைய அந்த மதிப்பீடுகள் மாற்றம், அதெல்லாம் அந்த வழிகாட்டிகள் அப்படி போயிட்டு இருந்தது. பிறகு வந்த நேரத்தில் நான் 1000 செயலராக இருக்கும்போது, அது நான் 1996 1000 செயலராக போனேன். அந்த நேரத்தில் பாரர் சபை சிறுவழி இயக்கத்திற்குள்ள ஒரு பொறுப்பாளர் பணியை எனக்கு சேர்த்து கொடுத்தாங்க. எனக்கு சிறார்ட்ட ஆர்வம் இருந்தது முன்னாடியே. சிறார் மறைக்கல்வி நான் தேர்ந்தெடுத்து படிக்கிறது காரணமும் சிறார் மீதுள்ள ஆர்வம் தான் முதல்ல. பிறகு நான் அப்போதான் சொல்லிட்டு இருந்தேன், இது ஒரு ஏன் பணிக்குழுவாக மாறல அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு பணிக்குழுக்களுடைய கலந்த ஆய்வரங்கத்தில் என்னிட்டையும் ஒரு அறிக்கையை கொண்டு போக சொன்னாங்க அந்த சிறார் இயக்கங்களுடைய. அங்கே தான் திடீர்னு அப்போது ஒருங்கிணைப்பாளராக இருந்த அருள்பணி மரிய மார்ட்டினுடைய நண்பர் தான், அவர் அழகாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தார். அடுத்து சிறார் பணிக்குழு செயலர் மேரிஜான். அறிக்கைய சமர்ப்பாருன்னு. அது ஒரு ஒரு த்ரில், எப்படின்னா சர்ப்ரைஸ், ஆமா ஒரு பயங்கரமான ஒரு ஆச்சரியமா இருந்தது. நான் ஆயரை பார்த்தேன், அவரை ஒரு புன்முறுவலோட தலையாட்டினாரு, ஆமா அச்சாச்சுதான்னு சொல்லிட்டு அப்படிதான் ஆரம்பிச்சது. அதன் பிறகு நாங்கள் என்ன பண்ணோம்னு சொன்னா, சிஸ்டமேட்டிக்கான பயிற்சி, ஒவ்வொரு ஊர்லயும் வழிகாட்டிகளை கேட்டு எல்லா ஊர்லயும் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்லயும் வழிகாட்டிகளை எடுத்தோம். வழிகாட்டிகளுக்கு மூன்று கட்ட பயிற்சிகள், வட்டார அளவுல ரெண்டு, மறைமாவட்ட அளவுல ஒன்று, அப்படி பயிற்சிகள் எல்லாரும் ஆர்வமா வந்தாங்க. பிறகு ஒவ்வொரு மறைவட்டத்துக்கும் ஒரு களப்பணியாளர், அவங்க எல்லா ஊர்கள்லயும் போய் அந்த ஏறக்குறைய அந்த முதல் ரெண்டு ஆண்டுகள்ல எல்லா ஊர்கள்லயுமே சிறார் இயக்கங்கள் தொடங்குறோம். முதல் ஆண்டுலேயே 18001 கரெக்டா எண்ணிக்கை சொல்லணும்னா சிறார் சேர்ந்தாங்க நாலு மறைவட்டங்கள் இருந்தும். ரெண்டாவது ஆண்டு 35000 மேல, 35000 மேல சிறார்.
0: ஆமா,
1: அப்படி எல்லாரையும் சேர்த்து பிறகு ஆண்டுக்கு ஒரு முறை நாங்க மறை மாவட்ட அளவுல மாநாடு நடத்தினோம். அப்படி ரெண்டு தடவை நடத்தினோம். அதுக்கு பிறகு நான் ரெண்டு ஆண்டுகள் தான் இருந்தேன் அதுல முதல் முதல் கட்டத்துல. அப்படி அவங்க எங்களுடைய நோக்கம் என்னன்னா, அது ஒரு மூன்று கட்ட பயிற்சியாக இருந்தது. வந்து ஒண்ணு சிறாரை ஒன்றிணைத்தல், ஜாயினிங் தம் டுகெதர். அடுத்து அவர்களை இயேசுவிடம் அழைத்து வருதல், சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள். மூன்றாவது அவர்களை சமூகத்துக்கு அனுப்புதல். அப்ப யாருக்கு ஒரு 8ஆம் வகுப்பு வந்திருப்பாங்க, அப்ப அவங்கள வந்து சமூகத்துக்கு அனுப்பி சமூக அடுத்து ஒய்சிஎஸ்ல போறதுக்கு அவங்கள ப்ரிப்பேர் பண்ற மாதிரி. ஒய்சிஎஸ் போகும்போது அவங்க சமூகத்துல ஈடுபடணும், அந்த மாதிரி ஒரு ஒரு அமைப்புலதான் நம்மள தொடங்கணும். ஆனா அது வந்து ரொம்ப ஒர்க், முதல் கட்டத்துக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு பிறகு புதுசா பிள்ளைகள் வர வர இந்த மூன்று கட்டங்கள் சரியா வராது. அதன் பிறகு அவர்களுக்கென்று கோட்டார் மறைமாட்டம் ஒருங்கிணைந்த இருக்கும்போது இளம் தளிர் அப்படின்ட்டு ஒரு கையேடு, வழிகாட்டிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டமும் எப்படி நடத்தணும், கூட்டத்தை நடத்தக்கூடிய முறை, அதில் விளையாட்டுகள் எல்லாம் கலந்து பண்ணுவோம்.

0: செய்திகள்.
1: நல்ல ஆயரான இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்றி அனைவரையும் தங்கள் இதயத்தில் சுமந்தவர்களாக இறைமக்களை அன்புடனும் இரக்கத்துடனும் வழிநடத்தி பணியாற்றுமாறு புதிதாக ஆயராக அருள்பொழிவு பெற்றவர்களுக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்தார். செப்டம்பர் 10 வியாழனன்று ஆயர்கள் திருஅவையிலும் இன்றைய உலகிலும் ஒன்றிப்பின் பணியாளர்கள் என்ற தலைப்பில் ரோமியில் இடம்பெற்று வரும் ஆயர்களுக்கான உருவாக்க பயிற்சியில் பங்கேற்று வரும் ஆயர்களை திருத்தந்தை சந்தித்த போது இவ்வாறு கூறினார். ஆயர்கள் ஒருபோதும் தனியாக இல்லை என்பதை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, அவர்கள் தங்களுக்குள் ஒரு சிறப்பான சகோதரத்துவத்தில் இணைந்திருப்பதுடன் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களின் நம்பிக்கைகள், கனவுகள் ஆகியவற்றையும் தங்களுடன் சுமந்து செல்கின்றனர் என்றும் தெரிவித்தார். ஒவ்வொருவருக்கும் ஓர் ஆயரின் இதயத்தில் இடம் இருக்க வேண்டும் என்றும், ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் ஏற்கனவே கிறிஸ்துவின் இதயத்தில் ஓர் இடம் உள்ளது என்றும் திருத்தந்தை வலியுறுத்தினார். நற்கருணை, இறைவார்த்தை, ஜெபம் மற்றும் ஆண்டவரின் முன்னிலையில் செலவிடும் நேரம் ஆகியவற்றின் வழியாக இயேசுவோடு இருப்பதை தங்களின் உயர்ந்த முன்னுரிமையாக கொண்டிருக்குமாறு திருத்தந்தை ஆயர்களை கேட்டுக்கொண்டார். நல்ல ஆயரான இயேசுவின் இதயத்தை கொண்டவர்களாக செயல்படுமாறு அழைப்பு விடுத்த திருத்தந்தை, தங்கள் மக்களின் மகிழ்ச்சிகள், துயரங்கள் மற்றும் கனவுகளை அறிந்து கொள்வதுடன் குடும்பங்களின் குரலுக்கு செவிசாய்த்து அருள் பணியாளர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உடனிருந்து துணை நிற்க வேண்டும் என்றும், பல்வேறு துன்பங்களை எதிர்கொள்பவர்களுக்கு அருகில் இருக்க வேண்டும் என்றும் ஊக்கமளித்தார்.
2: செப்டம்பர் 25 முதல் 28 வரை பிரான்ஸ் நாட்டிற்கு திருத்தூது பயணம் மேற்கொள்ள உள்ள திருத்தந்தை 14 லியோ அவர்களை வரவேற்க பிரெஞ்சு ஆயர்கள் தயாராகி வருகின்றனர். மேலும் அந்த நாடு பெரிய ஆன்மீக தாக்கத்தை கொண்டிருப்பதாகவும் அவர்கள் விவரித்துள்ளனர். பிரெஞ்சு ஆயர்கள் மாநாட்டின் தலைவரான கர்தினால் ஜூன் மார்க் அவலின் அவர்கள் திருத்தந்தை அவர்களிடம் அந்த பயணத்தை முன்கூட்டியே முன்மொழிந்ததாகவும், தயாரிப்புக்கு 4 மாதங்கள் மட்டுமே இருந்த போதிலும் அதை சாத்தியமாக்க உழைத்ததாகவும் கூறியுள்ளார். இந்த திருத்தூது பயணத்திற்காக 27 மில்லியன் யூரோக்கள் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ள நிலையில் இப்பயணம் ஏறத்தாழ 10 லட்சம் மக்களை ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாரிஸ், லூர்து மற்றும் மெட்ஸ் ஆகிய இடங்களில் முக்கிய நிகழ்வுகள் இடம்பெறும். இதில் தன்னார்வலர்கள், குடிமைப்பணி அதிகாரிகள் மற்றும் திரு அவை அமைப்புகள் ஈடுபட்டுள்ளன. யோவான் எழுதிய நற்செய்தியால் ஈர்க்கப்பட்ட இப்பயணத்தின் கருப்பொருள் உலகம் வாழ்வு பெற என்பதாகும். இது மனித உயிருக்கான மாண்புக்கு திருத்தந்தை அளிக்கும் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கிறது. இந்த கருப்பொருள் வாசகத்தை அரசியல் ரீதியாக புரிந்து கொள்ளாமல் எந்த சூழ்நிலையிலும் மனித உயிரை பாதுகாப்பதற்கான அழைப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்தினால் அவலின் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார்.
1: ஆயர்கள் மற்றும் நற்செய்தி அறிவிப்புக்கான திருப்பிடத்துறை ஏற்பாடு செய்துள்ள உருவாக்க பயிற்சியில் பங்கேற்ற புதிதாக நியமிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட ஆயர்கள் ரோமில் கூடியுள்ளனர். செப்டம்பர் 8 செவ்வாயன்று பாப்பிரை ஊர்பான பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற கூட்டு அமர்வில் புனித பேதுருவின் வழித்தோன்றலான திருத்தந்தையுடன் அவர்களின் பணியையும் கூட்டுறவையும் ஆதரிக்கும் பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் வளங்கள் ஆயர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டன. பேராயர் பிலிப்போ யானோனி அவர்கள் பீட்டர் பென்ஸ் என அழைக்கப்படும் உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்க விசுவாசிகள் திருத்தந்தையின் உலகளாவிய பணிகளுக்காக மனமுமந்து வழங்கும் சிறப்பு நிதி நன்கொடையின் வரலாறு மற்றும் நோக்கத்தை விளக்கினார். திருத்தந்தையின் தொண்டு மற்றும் நற்செய்தி அறிவிப்பு பணிகளில் இறைமக்கள் பங்கேற்பதற்கு உதவும் ஒரு தன்னார்வ காணிக்கையாக இது அமைந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். மேலும் திருப்பிடத்தின் தேவைகளுக்காக மறைமாவட்டங்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு பங்களிக்க வேண்டும் என வலியுறுத்தும் திரு அவை சட்டத்தின் 1271 பிரிவையும் அவர் விளக்கினார். மேலும் சாமுவேல் சங்கலி அவர்கள் தூய திரு அவையின் நிதியம், ப்ரோ ஆஃப்ரிஸ் எனப்படும் ஆப்பிரிக்க மக்களுக்கான நன்கொடை திட்டம், மேலும் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் அருள்பணித்துவ மாணவர்கள், அருள்பணியாளர்கள் மற்றும் துறவிகளுக்கு பயிற்சி அளிக்கும் ரோமானிய கல்லூரிகளின் வலையமைப்பு ஆகியவற்றை குறித்தும் எடுத்துரைத்தார்.
2: இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் கத்தோலிக்க ஆயர்கள் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் மீண்டும் விவாதிக்கப்பட உள்ள உதவியுடன் தற்கொலை செய்து கொள்ளும் மசோதாவை குறைபாடுடையதும் ஆபத்தானதும் என கண்டித்துள்ளனர். இம்மசோதா குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள், உணவு கோளாறு உள்ளவர்கள் மற்றும் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட பாதிக்கப்படக்கூடிய மக்களை போதுமான அளவில் பாதுகாக்கவில்லை என்று லிவர்பூல் பேராயர் ஜான் ஷெரிங்டன் அவர்கள் தெரிவித்துள்ளார். நோயாளிகளின் உயிரை பறிக்கும் செயலில் மருத்துவ பணியாளர்கள் ஈடுபடுவது கொள்கை அடிப்படையிலேயே தவறானது என்று கூறியுள்ள பேராயர் ஷெரிங்டன் அவர்கள், மேலும் இம்மசோதாவை ஏற்க விரும்பாத மருத்துவமனைகள் மற்றும் பராமரிப்பு இல்லங்கள் மனச்சான்றின் அடிப்படையில் அதிலிருந்து விலகுவதற்கு போதிய உரிமை வழங்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். இம்மசோதா நடைமுறைக்கு வந்தால் எதிர்காலத்தில் இதன் கீழ் தகுதி பெறுவோரின் வரம்பு விரிவடையும் ஆபத்து உள்ளது என்று போர்ட்ஸ்மவுத் ஆயர் பிலிப் ஈகன் அவர்கள் எச்சரித்துள்ளார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர் நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
3: செப்டம்பர் 11 புனித பாப்னுசியூஸ். எகிப்து நாட்டில் பிறந்து பல ஆண்டுகள் பாலைவனத்தில் தனிமையில் வாழ்ந்து இறை அனுபவம் பெற்ற பாப்னுசியூஸ் திருச்சபையினை வளர்ப்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார். புனித வனத்து அந்தோனியாரின் சீடரான இவர் தேபைட் மறைமாவட்ட ஆயராக பொறுப்பேற்று மக்களுக்கு இறைப்பணிகளை செய்தார். அக்கால எகிப்து கிறிஸ்தவர்களை ஆண்டவரில் வேரூன்றச் செய்த பாப்னுசியூஸ் அரசன் மேக்ஸிமினூசினால் கால் உடைக்கப்பட்டு கண் தோண்டப்பட்டு பல்வேறு துன்பங்களை அனுபவித்தார். எகிப்து நாட்டில் ஆரியோஸின் தப்பறை கொள்கை வேகமாக பரவ இதனை கடுமையாக எதிர்த்த பாப்னுசியூஸ் ஆண்டவர் இயேசு மெய்யான கடவுளின் நின்று மெய்யான கடவுளாக ஜெனித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர் என்று அறிக்கையிட்டார். இறைபணிக்கு முன்பே திருமணம் செய்து கொண்ட ஆயர்கள், குருக்கள் மற்றும் திருத்தொண்டர்களை திருச்சபையிலிருந்து நீக்க வேண்டுமென்று குரல் எழுந்த அக்காலகட்டத்தில் இதனை மறுத்த பாப்னுசியூஸ் திருப்பொழிவிற்கு முன்பே திருமணம் செய்து கொண்டவர்கள் அந்நிலையிலேயே தங்களது பணியினை செய்யலாம் எனவும், திருப்பொழிவுக்கு முன் திருமணம் செய்யாதவர்கள் இறுதிவரை அந்நிலையினை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறினார். கிபி 335 ஆண்டு டயர் நகரில் கூடிய ஆயர் மன்ற கூட்டத்தில் புனித அத்தனாசியாரோடு பங்கேற்ற பாப்னுசியூஸ் திருச்சபையின் வளர்ச்சிக்காக தன் கருத்துக்களை பதிவு செய்தார். முடமாக்கப்பட்ட ஒரு கால் மற்றும் ஒற்றை கண்ணோடு ஆண்டவரின் பணிகளை செய்த ஆயர் பாப்னுசியூசினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித பாப்னுசியூஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் திருச்சபையின் வளர்ச்சிக்காக துன்புறுகிற துறவிகளுக்காக ஜெபிப்போம்.
2: நேர்காணல்

0: இதயங்களுக்கு உங்கள் சகோதரி பிரைடாவின் அன்பு வணக்கங்கள். கடந்த பகுதியிலே மறைக்கேள்வி மாணவ மாணவியர் எவ்வாறு ஒரு பீட பூக்களாக மாறுகின்ற அளவிற்கு ஒரு முதிர்ச்சியை பெறுகிறார்கள், அவருடைய அந்த இறை நம்பிக்கை எவ்வாறு அவர்களை வளர்க்கிறது என்பதையும், அவர்கள் அந்த துறவு வாழ்வை ஏற்பதற்கு கூட இந்த மறைக்கல்விதான் வித்திடுகிறது வளர்த்திடுகிறது என்பதை பற்றி நம்முடைய அருட்தந்தை அவர்கள் மிக தெளிவாக நமக்கு வெளிப்படுத்தினார்கள். இதோ இந்த பகுதியிலும் ஒரு சில கருத்துக்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். வாருங்கள், பகிர்வில் இணைவோம். ஃபாதர் வணக்கம். ஃபாதர்
1: வணக்கம் சிஸ்டர்.
0: கடந்த பகுதியில மறைக்கல்வி மாணவர்கள் பீட சிறார்களாக மாறி ஒரு பொது பணிக்காக, குறிப்பாக ஒரு அருட்தந்தையாகவோ ஒரு அருட்சகோதரியாகவோ மாறுவதற்கு இந்த மறைக்கல்வி வகுப்பு தான் ஒரு அடித்தளமாக இருந்தது பற்றி கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். நான் வந்து இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் ஃபாதர். கோட்டார் மறை மாவட்டத்தில் இந்த சிறார் குழு, சிறார் பணிக்குழு அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்கிறது, ஒரு குழு இருக்கிறதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை குறித்து கருத்துக்களோ போதுமான திறன்கள் எங்கள்கிட்ட இல்லை, அதை பத்தி ஏதாவது ஃபாதர்?
1: ஒரு மறைமாவட்டம் மக்களுக்கு செய்யக்கூடிய பணிகளை பிரித்து ஒருங்கிணைத்து, அதாவது ஒவ்வொருக்கும் உரிய பணிகளை வந்து நிர்ணயித்து செய்யறது வந்து பணிக்குழுக்கள், கமிஷன்ஸ். முன்னாடி அது ஆணை குழுக்கள்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ அதை பணிக்குழுன்னு சொல்றோம். கோட்டார் மறை மாவட்டத்தில் இவர் 1997 தான் இந்த சிறார் பணிக்குழு தொடங்குது. அதுக்கு முன்னாடி 21 பணிக்குழு இருந்தது. அது இளைஞர் பணிக்குழு, அப்புறம் மறைக்கல்வி, விவிலியம், திருவழிபாடு, அதில் மூணு சேர்ந்து கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழு ஒன்று, பிறகு அந்த பிற்படுத்தப்பட்டோர் பணிக்குழு, பெண்கள் பணிக்குழு, பிறகு தொழிலாளர் பணிக்குழு அப்படின்னு பொதுநிலையர் பணிக்குழு, அப்படி ஒரு 21 பணிக்குழுக்கள் இருந்தன. அதுலேயும் விடுபட்ட ஒரு குழு வந்து சிறார்
0: பணிக்குழு.
1: சிறாரை பற்றி பொதுவாக சொன்னாலே விளையாட்டு, ஜஸ்ட் டேக்கன் ஃபார் கிராண்டட்னு சொல்லுவோம்ல, அவங்க சிறார் வளருவாங்க, அவங்களும் மறைக்கல்வி இருக்குது இல்லையா, அது போதாதா? அது மட்டுமல்ல, பாலர் சபை என்ற ஒரு அமைப்பு சில பங்குகளில் இயங்கி கொண்டிருந்தது. சில பங்குகளில் சிறுவழி இயக்கம், அப்படி அது சிறுவழி இயக்கம் என்பது ஒரு பொதுவான ஒரு அமைப்பாக இருந்தாலும் அங்கே வந்து சிறாருக்கு தான் அதிகமாக இருந்தது. பெரியவர்களுக்கு, பெரியவர்கள் உள்ள சிறுவழி இயக்கமும் சில இடங்களில் இருந்தது, ஆனால் அதிகமாக இருந்தது சிறாருக்கான அமைப்பாக இருந்தது. இந்த ஒரு பின்னணியில தான் அது அவர்களுக்கும் அவர்களுடைய பணிகளை ஒருங்கிணைப்பதற்கு ஒரு பணிக்குழு தேவை என்று எங்களில் கொஞ்சம் பேர் சொல்ல தொடங்கினோம். அந்த நேரம் வந்து ஒரு ஒரு அருமையான நேரமாக இருந்தது. ஏனென்றால் அப்போது ஆயராக இருந்தவர் எங்களுடைய நினைவில் வாழக்கூடிய லியோன் தர்மராஜ் அவர்கள், அவர்களுக்கு இதில் நல்ல ஆர்வம் இருந்தது. பிறகு அதுக்கு முன்ன, அவருக்கு முன்னாடியே அவர் வந்த உடனே ஏறக்குறைய தொடங்கிட்டோம். இந்த பணிக்குழு தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்த பணிக்குழுக்கு ஒருங்கிணைப்பாளர்கள், ஒருங்கிணைப்பாளர் ஃபாதர் எட்வின் எம் ஜான், அவர்களுக்கு இதில், அவங்க தான் பிறகு சிறார் பாராளுமன்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தினது, அவங்களுக்கு இதில் ஆர்வம் இருந்தது. அதனது இறை அழைத்தல் பணிக்குழு அதை நடத்தி கொண்டிருந்த, அதை கண்காணித்து கொண்டிருந்த அருள்பணி ஜான் குழந்தை அவர்கள், அவர்கள் தான் முதல்ல தொடங்கினாங்க. ஃபாதர் எட்வின் எம் ஜான் அவங்க எல்லாம் ஆதரவோட இந்த சிறாருக்கான பயிற்சியையும் நம் இறை அழைத்தல் பணிக்குழுவில் சேர்க்கலாம். இறை அழைத்தலுக்கான நாற்று பேனல் அப்படின்னு அப்படி ஒரு மறைவட்டத்திற்கு ஒரு பங்கு வீதம் தேர்ந்தெடுத்து அதில் இதை முதல்ல தொடங்கி பார்த்தோம். ஒரு சோதனை அடிப்படையில், எக்ஸ்பெரிமெண்டல் பேஸில் அது சிறப்பாக வந்தது. அந்த பிள்ளைகளுடைய ஆர்வம், அந்த பிள்ளைகளுடைய அந்த மதிப்பீடுகள் மாற்றம், அதெல்லாம் அந்த வழிகாட்டிகள் அப்படி போயிட்டு இருந்தது. பிறகு வந்த நேரத்தில் நான் ஆயருடைய செயலராக இருக்கும்போது, அது நான் 96 ஆயருடைய செயலராக போனேன். அந்த நேரத்தில் பாலர் சபை சிறுவழி இயக்கத்திற்குள்ள ஒரு பொறுப்பாளர் பணி எனக்கு சேர்த்து கொடுத்தாங்க. எனக்கு சிறார்ட்ட ஆர்வம் இருந்தது முன்னாடியே. சிறார் மறைக்கல்வி நான் தேர்ந்தெடுத்து படிக்கிறது காரணமும் சிறார் மீதுள்ள ஆர்வம் தான் முதல்ல. பிறகு நான் அப்போதான் சொல்லிட்டு இருந்தேன், இது ஒரு ஏன் பணிக்குழுவாக மாறல அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு பணிக்குழுக்கிட்ட கலந்த ஆய்வரங்கத்தில் என்னிட்டையும் ஒரு அறிக்கையை கொண்டு போக சொன்னாங்க. அந்த சிறார் இயக்கங்களுடைய அங்கே தான் திடீர்னு அப்போது ஒருங்கிணைப்பாளராக இருந்த அருள்பணி மரிய மார்ட்டினுடைய நண்பர் தான், அவர் அழகாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தார். அடுத்து சிறார் பணிக்குழு செயலர் மேரிஜான், அறிக்கையை சமர்ப்பார்னு. அது ஒரு ஒரு த்ரில், எப்படின்னா சர்ப்ரைஸ், ஆமா ஒரு பயங்கரமான ஒரு ஆச்சரியமா இருந்தது. நான் ஆயரை பார்த்தேன், அவரை ஒரு பின்முறவையோட தலையாட்டினாரு, ஆமா அச்சாச்சுதான் சொல்லிட்டு அப்படிதான் ஆரம்பிச்சது. அதன் பிறகு நாங்கள் என்ன பண்ணோம்னு சொன்னா, சிஸ்டமேட்டிக்கான பயிற்சி, ஒவ்வொரு ஊர்லயும் வழிகாட்டிகளை கேட்டு எல்லா ஊர்லயும் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்லயும் வழிகாட்டிகளை எடுத்தோம். வழிகாட்டிகளுக்கு மூன்று கட்ட பயிற்சிகள், வட்டார அளவுல ரெண்டு, மறைமாவட்ட அளவுல ஒன்று, அப்படி பயிற்சிகள் எல்லாரும் ஆர்வமா வந்தாங்க. பிறகு ஒவ்வொரு மறைவட்டத்துக்கும் ஒரு களப்பணியாளர், அவங்க எல்லா ஊர்கள்லையும் போய் அந்த ஏறக்குறைய அந்த முதல் ரெண்டு ஆண்டுகள்ல எல்லா ஊர்கள்லையுமே சிறாரி இயக்கங்கள் தொடங்குறோம். முதல் ஆண்டுலேயே 18001 கரெக்டா எண்ணிக்கை சொல்லணும்னா சிறார் சேர்ந்தாங்க, நாலு மறைவட்டங்கள்ல இருந்தும். ரெண்டாவது ஆண்டு 35000க்கு மேல, 35000க்கு மேல சிறார்.
0: ஆமா,
1: அப்படி எல்லாரையும் சேர்த்து பிறகு ஆண்டுக்கு ஒரு முறை நாங்க மறைமாவட்ட அளவுல மாநாடு நடத்தணும், அப்படி ரெண்டு தடவை நடத்தினோம். அதுக்கு பிறகு நான் ரெண்டு ஆண்டுகள் தான் இருந்தேன் அதுல முதல் முதல் கட்டத்துல. அப்படி அவங்க எங்களுடைய நோக்கம் என்னன்னா, அது ஒரு மூன்று கட்ட பயிற்சியாக இருந்தது. வந்து ஒண்ணு சிறாரை ஒன்றிணைத்தல், ஜாயினிங் தம் டுகெதர். அடுத்து அவர்களை இயேசுவிடம் அழைத்து வருதல், சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள். மூன்றாவது அவர்களை சமூகத்துக்கு அனுப்புதல். அப்ப யாருக்குரிய 8ஆம் வகுப்பு வந்திருப்பாங்க, அப்ப அவங்கள வந்து சமூகத்துக்கு அனுப்பி சமூக அடுத்து ஒய்சிஎஸ்ல போறதுக்கு அவங்கள ப்ரிப்பேர் பண்ற மாதிரி, ஒய்சிஎஸ் போகும்போது அவங்க சமூகத்துல ஈடுபடணும், அந்த மாதிரி ஒரு ஒரு அமைப்புல தான் நம்மள தொடங்கினோம். ஆனா அது வந்து ரொம்ப ஒர்க், முதல் கட்டத்துக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு பிறகு புதுசா பிள்ளைகள் வர வர இந்த மூன்று கட்டங்கள் சரியா வராது. அதன் பிறகு அவர்களுக்கென்று கோட்டார் மறைமாவட்டம் ஒருங்கிணைந்த இருக்கும்போது இளம் தளிர் அப்படின்ட்டு ஒரு கையேடு, வழிகாட்டிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டமும் எப்படி நடத்தணும், கூட்டத்தை நடத்தக்கூடிய முறை, அதில் விளையாட்டுகள் எல்லாம் கலந்து பண்ணுவோம்.

0: செய்திகள்.
1: நல்ல ஆயரான இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்றி அனைவரையும் தங்கள் இதயத்தில் சுமந்தவர்களாக இறைமக்களை அன்புடனும் இரக்கத்துடனும் வழிநடத்தி பணியாற்றுமாறு புதிதாக ஆயராக அருள்பொழிவு பெற்றவர்களுக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்தார். செப்டம்பர் 10 வியாழனன்று ஆயர்கள் திருஅவையிலும் இன்றைய உலகிலும் ஒன்றிப்பின் பணியாளர்கள் என்ற தலைப்பில் ரோமையில் இடம்பெற்று வரும் ஆயர்களுக்கான உருவாக்க பயிற்சியில் பங்கேற்று வரும் ஆயர்களை திருத்தந்தை சந்தித்த போது இவ்வாறு கூறினார். ஆயர்கள் ஒருபோதும் தனியாக இல்லை என்பதை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, அவர்கள் தங்களுக்குள் ஒரு சிறப்பான சகோதரத்துவத்தில் இணைந்திருப்பதுடன் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களின் நம்பிக்கைகள், கனவுகள் ஆகியவற்றையும் தங்களுடன் சுமந்து செல்கின்றனர் என்றும் தெரிவித்தார். ஒவ்வொருவருக்கும் ஓர் ஆயரின் இதயத்தில் இடம் இருக்க வேண்டும் என்றும், ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் ஏற்கனவே கிறிஸ்துவின் இதயத்தில் ஓர் இடம் உள்ளது என்றும் திருத்தந்தை வலியுறுத்தினார். நற்கருணை, இறைவார்த்தை, ஜெபம் மற்றும் ஆண்டவரின் முன்னிலையில் செலவிடும் நேரம் ஆகியவற்றின் வழியாக இயேசுவோடு இருப்பதை தங்களின் உயர்ந்த முன்னுரிமையாக கொண்டிருக்குமாறு திருத்தந்தை ஆயர்களை கேட்டுக்கொண்டார். நல்ல ஆயரான இயேசுவின் இதயத்தை கொண்டவர்களாக செயல்படுமாறு அழைப்பு விடுத்த திருத்தந்தை தங்கள் மக்களின் மகிழ்ச்சிகள், துயரங்கள் மற்றும் கனவுகளை அறிந்து கொள்வதுடன் குடும்பங்களின் குரலுக்கு செவிசாய்த்து அருள் பணியாளர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உடனிருந்து துணை நிற்க வேண்டும் என்றும், பல்வேறு துன்பங்களை எதிர்கொள்பவர்களுக்கு அருகில் இருக்க வேண்டும் என்றும் ஊக்கமளித்தார்.
2: செப்டம்பர் 25 முதல் 28 வரை பிரான்ஸ் நாட்டிற்கு திருத்தூது பயணம் மேற்கொள்ள உள்ள திருத்தந்தை 14 லியோ அவர்களை வரவேற்க பிரெஞ்சு ஆயர்கள் தயாராகி வருகின்றனர். மேலும் அந்த நாடு பெரிய ஆன்மீக தாகத்தை கொண்டிருப்பதாகவும் அவர்கள் விவரித்துள்ளனர். பிரெஞ்சு ஆயர்கள் மாநாட்டின் தலைவரான கர்தினால் ஜூன் மார்க் அவலின் அவர்கள் திருத்தந்தை அவர்களிடம் அந்த பயணத்தை முன்கூட்டியே முன்மொழிந்ததாகவும், தயாரிப்புக்கு 4 மாதங்கள் மட்டுமே இருந்த போதிலும் அதை சாத்தியமாக்க உழைத்ததாகவும் கூறியுள்ளார். இந்த திருத்தூது பயணத்திற்காக 27 மில்லியன் யூரோக்கள் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ள நிலையில் இப்பயணம் ஏறத்தாழ 10 லட்சம் மக்களை ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாரிஸ், லூர்து மற்றும் மெட்ஸ் ஆகிய இடங்களில் முக்கிய நிகழ்வுகள் இடம்பெறும். இதில் தன்னார்வலர்கள், குடிமைப்பணி அதிகாரிகள் மற்றும் திரு அவை அமைப்புகள் ஈடுபட்டுள்ளன. யோவான் எழுதிய நற்செய்தியால் ஈர்க்கப்பட்ட இப்பயணத்தின் கருப்பொருள் உலகம் வாழ்வு பெற என்பதாகும். இது மனித உயிருக்கான மாண்புக்கு திருத்தந்தை அளிக்கும் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கிறது. இந்த கருப்பொருள் வாசகத்தை அரசியல் ரீதியாக புரிந்து கொள்ளாமல் எந்த சூழ்நிலையிலும் மனித உயிரை பாதுகாப்பதற்கான அழைப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்தினால் அவலின் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார்.
1: ஆயர்கள் மற்றும் நற்செய்தி அறிவிப்புக்கான திருப்பிடத்துறை ஏற்பாடு செய்துள்ள உருவாக்க பயிற்சியில் பங்கேற்ற புதிதாக நியமிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட ஆயர்கள் ரோமில் கூடியுள்ளனர். செப்டம்பர் 8 செவ்வாய் என்று பாப்பிரை ஊர்பான பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற கூட்டு அமர்வில் புனித பேதுருவின் வழித்தோன்றலான திருத்தந்தையுடன் அவர்களின் பணியையும் கூட்டுறவையும் ஆதரிக்கும் பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் வளங்கள் ஆயர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டன. பேராயர் பிலிப்போ யானோனி அவர்கள் பீட்டர் பென்ஸ் என அழைக்கப்படும் உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்க விசுவாசிகள் திருத்தந்தையின் உலகளாவிய பணிகளுக்காக மனமுமந்து வழங்கும் சிறப்பு நிதி நன்கொடையின் வரலாறு மற்றும் நோக்கத்தை விளக்கினார். திருத்தந்தையின் தொண்டு மற்றும் நற்செய்தி அறிவிப்பு பணிகளில் இறைமக்கள் பங்கேற்பதற்கு உதவும் ஒரு தன்னார்வ காணிக்கையாக இது அமைந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். மேலும் திருப்பிடத்தின் தேவைகளுக்காக மறை மாவட்டங்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு பங்களிக்க வேண்டும் என வலியுறுத்தும் திரு அவை சட்டத்தின் 1271 பிரிவையும் அவர் விளக்கினார். மேலும் சாமுவேல் சங்கலி அவர்கள் தூய திராவையின் நிதியம், ப்ரோ ஆஃப்ரிஸ் எனப்படும் ஆப்பிரிக்க மக்களுக்கான நன்கொடை திட்டம், மேலும் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் அருள்பணித்துவ மாணவர்கள், அருள்பணியாளர்கள் மற்றும் துறவிகளுக்கு பயிற்சி அளிக்கும் ரோமானிய கல்லூரிகளின் வலையமைப்பு ஆகியவற்றை குறித்தும் எடுத்துரைத்தார்.
2: இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் கத்தோலிக்க ஆயர்கள் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் மீண்டும் விவாதிக்கப்பட உள்ள உதவியுடன் தற்கொலை செய்து கொள்ளும் மசோதாவை குறைபாடுடையதும் ஆபத்தானதும் என கண்டித்துள்ளனர். இம்மசோதா குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள், உணவு கோளாறு உள்ளவர்கள் மற்றும் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட பாதிக்கப்படக்கூடிய மக்களை போதுமான அளவில் பாதுகாக்கவில்லை என்று லிவர்பூல் பேராயர் ஜான் ஷெரிங்டன் அவர்கள் தெரிவித்துள்ளார். நோயாளிகளின் உயிரை பறிக்கும் செயலில் மருத்துவ பணியாளர்கள் ஈடுபடுவது கொள்கை அடிப்படையிலேயே தவறானது என்று கூறியுள்ள பேராயர் ஷெரிங்டன் அவர்கள் மேலும், இம்மசோதாவை ஏற்க விரும்பாத மருத்துவமனைகள் மற்றும் பராமரிப்பு இல்லங்கள் மனச்சான்றின் அடிப்படையில் அதிலிருந்து விலகுவதற்கு போதிய உரிமை வழங்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். இம்மசோதா நடைமுறைக்கு வந்தால் எதிர்காலத்தில் இதன் கீழ் தகுதி பெறுவோரின் வரம்பு விரிவடையும் ஆபத்து உள்ளது என்று போர்ட்ஸ்மவுத் ஆயர் பிலிப் ஈகன் அவர்கள் எச்சரித்துள்ளார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.